அய்யோ அய்யோ ஜீன தமதலாக ஜெயிர சகம் கட்டி ஜெயமாலி நிலாக பலே போசு பெட்டி ஜீன தமதலாக ஜீரா சகம் கட்டி ஜெயமாலி நிலாக பலே போசு பெட்டி ஆதிவாரம் நலுப்பு சோமவாரம் இருப்பு ஆதிவாரம் நலுப்பு சோமவாரம் இருப்பு மங்கள